വെകു ദൂരമില്ലേ നീ വാരാ. இந்த பாட்டு எனக்கு 13 வயசில் நான் பாடினேன். இது நல்லா பாப்புலர் ஆச்சு. அப்புறம் வந்து நிறைய படத்தில் நான் தெலுங்கு, தமிழ், மலையாளம், சிங்களம், கன்னடம், இந்தி 6 பாஷையில் நான் பாடியிருக்கிறேன். எல்லா லாங்குவேஜ் வந்து நான் வந்து தமிழே எழுதிட்டு இந்த டிக் மார்க் பண்ணிக்குவேன். நான் எனக்கு புரிகிற மாதிரி அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு அந்த மார்க் பண்ணிட்டு தான் நான் பாடுவேன். எல்லாம் பாட்டு, இந்தி பாட்டு, தமிழ் பாட்டு, மலையாளம் பாட்டெல்லாம். அது எனக்கு வந்து நான் சங்கீதம் கற்றுக்கலை, முறையாக கர்நாடக சங்கீதம் நான் கற்றுக்கலை, கிளாசிக்கல் சங்கீதம் கற்றுக்கலை. எனக்கு கடவுள் தந்த வரம் இது, காட் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. மலையாள சாங்ஸ் வந்து எனக்கு முதலேருந்தே பிடிக்கும். எங்கள் ஹஸ்பண்டோடு பாடியிருக்கேன் நான் நிறைய. அப்புறம் செப்பரேட்டாக எனக்கு நான் தனியாகவும் பாடியிருக்கேன். பாட்டெல்லாம் நிறைய பாப்புலர் ஆகிருக்கு, ஜனங்க நல்லா விரும்புகிறாங்க என் பாட்டு, என் வாய்ஸு விரும்பணும்னு சொல்லி தான் நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் கச்சேரியெல்லாம் பாடணும். இந்த திருவேன்றம், கொச்சி, அலப்பி, எர்ணாகுளம் இதெல்லாம் வந்து பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. எல்லோரும் என் ரசிகர்கள் கூப்பிட்டு என்னை பாட வச்சா நான் வந்து கச்சேரி மேடையில் என் பிள்ளைங்களோட எங்கள் ஹஸ்பண்ட் பாட்டெல்லாம் என் பிள்ளைகள் பாடுவாங்க. அது மாதிரி வாய்ப்பு நீங்கள் கொடுத்தா நான் வந்து இதே மலையாளத்தில், இதே திருவேன்றத்தில், கொச்சில் அந்த ஊர்லெல்லாம் எங்களை வர வச்சு கச்சேரி மேடையில் பாட சொன்னால் நாங்கள் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். கதளி.